துணிக்குழு தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்கு தின்ன தின்ன கரு தின்ன தின்ன தாங்கிடத்தக்க தருகிடத்தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததிகிணத்தும் ததிகிணத்தும் ததிகிணத்தும் தாங்கிடத்தக்க தருக்கிடத்தக்க தேவி தாங்கிடத்தக்க தருக்கிடத்தக்க தேவி தாங்கிடத்தக்க தருக்கிடத்தக்க தேவி தத்தா தன்னக்க தின்ன தீம் தன்னக்க தின்ன தி தீம் தன்னக்க தின்ன